அது வந்து என்ற எட்டிக்கார பேசுறாங்க. ஏன் உண்மை ஏற்றியா கேட்டாலும் குழந்தை பிடிச்சாலும்பா.